0: சார், பக்கம் வந்தாலும் சொல்லி சொல்ல பேசினேன் சார்.
1: Okay, that's 28. Lincoln, Edward 317.